திவா தா டு நூல் க ட்ரீடு வோ ரூம் கா சு தே டி இ யா மல் வா ர பெரு வோ ரூம் மா து பா கர் வாழ் வே ஏனா நெ குரு கா ரூம் மா ரில்லா த மா கா லன் ஊர் புக்கலை வா.